0: நின் மனசிலெந்தாள்
1: வெளுக்குவோளம் கண்டகினாக்கள் மனசில் உண்டல்லோ என் மனசில் உண்டல்லோ
0: வெளுத்த பெண்ணே வெளுத்த பெண்ணே மனசிலெந்தாள் நின் மனசிலெந்தாள்
1: வெளுக்குவோளம் கண்டகினாக்கள் மனசில் உண்டல்லோ